0: அங்கா சீனா சூப்பை முயும் நியூகாத்தா சீங்கா சீங்காவாம் நியூகா காந்தா காப்பாரிக்கு ஊயாங்கே சுமாமாமா கை காந்தோ தேக்கி சூப்பை பக்தமும் பிணித்தேன் தங்காவா சூப்பை முயூப்பியா மாறாங்க சூப்பை முயூப்பி நியூ காஞ்சி சீங்கா சீங்காவா மாமா மாதிரி கையா சுனி இதுக்கு மாமா என்ன பையனி காந்தா கினி என்ன பை கம்ப சுனி மான் சினிச்சு முன்னன் சீமி கம்ப யக்தாமா பக்தங்காவா ஹாரி யக்கீஷு இருக்கு மாமா மரியா யக்கீஷு தியோஸ் பபெனி சிவம் ஹாரி பசாசு யாயா Churi Espíritu Santo, Xutipi, Amén. Pagarachus, Punchagama.
1: Desde la Amazonía Ecuatoriana, Radio La Voz del Napo, transmite en frecuencia abierta 88.5 FM.
2: La radio te informa la hora, 8:23 minutos.